0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுஞ்சிரே வேர் குவாரோ
0: பியோம் சுஞ்சிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான் லங் யூ பீடோ டெல் ஆ லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ
3: கட்டணும் ஜோனி கோரி அமீர்

0: மார்மே பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: கில் பேச வைச்சாலு புவான் வீ கொச்சனே காயினி சோயின் சோனி உசிக்கால யோசுவான்.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுன்யோ ஓர் ரேடியோ
2: Aaron.
1: ET Winyo. Or radio.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் சுன்கிரி வேர் குவாரோ
0: பியும் சுன்கிரி வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யோபிடோ டெலா ஆ இலோகா காமுபேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.